0: సూపర్ మచ్చి
1: எங்க வீட்டு தங்கச்சிலைய உன் கையில தந்தாச்சு
0: சூப்பர் மச்சி.